0: கலை மீன்பிடா.
1: அப்பா, என் தங்கச்சி?
2: நீ தங்கச்சி?
1: தங்கச்சி?
2: நீ தங்கச்சி?
1: தங்கச்சி.